0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலைத்து நேரம் இப்பொழுது 2:10:55. நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த நிகழ்ச்சியில் வசந்த மாளிகை, கருந்தேல் கண்ணாயிரம், வெள்ளி விழா ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளி விழா வர ரசித்து கேட்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் வசந்த மாளிகை படத்திலிருந்து பாடல்கள். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள 5 பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான்

நெடுங்க என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்க என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது. பெண்கள்

நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:28:35. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து கருந்தேல் கண்ணாயிரம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். ஒழிக்கும் குரல்கள் பி. சுசீலா, எஸ் பி. பாலசுப்ரமணியம் மற்றும் சதன் மனோரமா ஆகியோர்கள் பாடியுள்ள 5 பாடல்கள் தொடர்ந்து கேட்கும்.

0: சுண்ட பக்கர மாற பக்கர ஹை ஹை ஹை ஆ பருப்புல காத்திங்களம் மச்சான் ஹை ஹை ஹை
1: அவ பேண்ட் தந்தா சட்ட தந்தா போட முடியல்லே அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல்லே

0: பொண்ணு நல்லா
1: புருஷன் கூட நல்லா
2: என்ன நல்லா கசும்பம்மா தூயம்பா கசும்பம்மா தூயம்பா.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:47:25. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெள்ளி விழா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் MS விஸ்வநாதன் குரலில்.

0: நேயர்கள் இதுவரை கற்று ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை. தொடர்ந்து செய்தியறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மே சக்தி சிங். निर्वाचन आयोग ने पश्चिम बंगाल के 15 मतदान केंद्रों पर पुनर्मतदान का आदेश दिया है। मगराहाट पश्चिम विधानसभा क्षेत्र के 11 और डायमंड हार्बर विधानसभा क्षेत्र

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரில் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இருப்பொழுது 3:10:50. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் விலையத்கான் அவர்களின் சித்தார்த் மற்றும் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் சென்னை இசை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அவர்களின் சரோதிசை கேட்கலாம்.

0: keynote address outlining the vision of the Atmanirbhar Panchayat program, followed by a detailed presentation on the national policy, objectives, technical roadmap, and expected outcomes. Reserve Bank of India has said that 98.47% of 2,000 rupees denomination banknotes in circulation have been returned, nearly 3 years after it announced their withdrawal. The central bank had declared the withdrawal of 2,000 rupee notes on May 19, 2023 as part of its currency management exercise. At that time, note worth 3.56 lakh crore rupees were in circulation. This has now declined to 5,441 crore rupees as of the 30th of last month. The facility to exchange 2,000 rupees notes has been available at 19 RBI issue offices since the withdrawal announcement. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:10.
2: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில், லம்போதர நவரச கன்னட ராகத்தில் அமைந்த ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த சரவண பவ பாபநாசம் சிவன் கீர்த்தனை ஆதித்தாளம்

புலரும் பொழுதில் அடுத்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல் சிவகவி படத்திற்காக

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெய்வம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெய்வம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்

அடுத்து மீண்ட சொர்க்கம் படத்திற்காக ஒழிக்கும் குரல்கள் எம்எல் வசந்தகுமாரி, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.